0: 陈总，
1: 老板了，
0: 现在该出的单是单的，哪来该全部盯着单子？我见过俺们家这个，
1: 累死我了。
0: 当我呢不过是年头乱办了，他确实是人来多啊。兄弟上班呢，他让我闹用没？但马上呢，年初金州大吉的，拉出亲朋这么多赞，我大家身不记不全的没多。答应你不过第一个身不沾俗味。
1: 爸啦，我也陪俺们孙子，身不记不困难用过在。一年铺金州大吉，可是身不多第一次亲民多。
0: 他当到靠老亲戚孙子。我给吃个药嘛的，拉不出钱么？突然间，来几把拉包零钱来吃多少钱呢？要我可再要嘛的？那他们得心不急去开的，看用。
1: 爸啦，他今晚铺金州大街两个开的车就那加油呢。
0: 他俺让做龙吧，咱当家吃不饿着要的。一年他顶上路错个专业个米的，光不着光不着钱赚，可路错个单不赢呢？养不着自己就吃没有。
1: 路错啊，多少钱啊？用多少钱？那得要我去用吧。哦，不清楚多少路里去？不，创造村都传送哎。
2: 忘阿们了，打创造村都传送啊。
1: 不，对的，要吃看东的，阿们吃看路。呀，阿们吃草看东的。
2: 累死阿们了。
1: 从头弄到开着这多。
2: 从头弄到吃上年生这几月，创作养个面那呢？从头弄到生这几年，俺几个人都话阿木啦。
1: 记下记下没？
0: 不，他现那从头弄到的，不让俺俺就晓得。
1: 爸啦，可弄到要么子？突然弄点金白米子，给一大批你个要不要子？
2: 不啦，阿木啦，爹爹从头讲了呀，创办那个，总个一直是局长那是，爹那了。我让做新兵，顾不得点吧。那不是也要给三门开塞切切？叔叔来不住不得，叔叔刚来接接，说话啥不是街头不切我的送给。等到新兵忙做个年初节，全家个人家里啊，抓土边云团聚。第个呢，明天日当，两个天日里啊，我们当街也不要吃就忙塞。十九天内嘞，也不要热汤，人不吃就人送不多。接着，我让做都是点的多。
1: 阿妹婆。听上社区生活要紧，得安排新个月。一年忙着给你提前求救给咱们的主人，没卡走要紧。两个点俺俩做全没用。得了，你们看下个节里啊，不然路错还走到去。顶这钱为呢，俺做哪里偏到地使用吧。
2: 阿木啦，俺是从干表这里啊，路错还转对面多。俺外边去养鸡，长期给过生计。俺做米人呢，米人怕了呀，心里大，装了块了嘛，到马新边路据点嘞，用都是当过的。
0: 不论啥的爷爷嘞，来拉不停这幺妈的。
2: 不啦，今天从头讲了呀，两个的做师兄呢，也表彰他们前脚松松啊。
0: 卡怎的？就这来难道用？不论啥的，几个的你们都怕这会儿的。就这呀，从个顶嘴顶这预备啊。马上呢，就是谈得不多，拉着中介谈嘛多，从个娘娘干开始买吧。咱们看啥等着弄个点嘞？
2: 你从我那爷娘买呢，从家当里啊，你们喜庆有余。马赛天生中国超大钱表厂的，香港的股市李嘉诚是也去了。光看马子群群呢，国租界谈得边角东角点不肯这签名，陆据说年薪够大。
1: 阿七的婆，让谈得老亲切的。天南起不得，窗外落下雪，都不然个，没那么难个，给这孙子写着嘛，对的，我。
2: 阿姆啦，波啦，等到巴拉去。今那子我接不来接，宣布东梅我出在是马差不多，过来视察军要事。我那钱呢？俺来特里拉着钱毛着土那上去，但因那干么你上个就赚不多。念我呢？旁边几个俺这边热的，秋水打死。但一年阿木啦，你谈得不多，老总前边写着的个，大概是穿了军的灯呢。你写着的个了点子，去哪做呀？吃连水都不吃的。俺龙哥那个心不吃我穷呢，人家当军当一辈，听多个心不吃的。过几个节，穿啥不短都别心不吃的。记
1: 下记下阿妹，不然个老大啥子阿妹的。我给钱，错给特别行不起我的。
0: ওয়াতা ছাওরাঙ্গ শিগদে রাংবাব চুংদুদা জিকপচি কেন রেজা লেগে থলিয়া রিবু টিমজে জিনিয়েদিন রে রাংবাবে লছুংদু জামবা রুগা থেরগা জেবরে জিগ লুজা ইনে জিগি তংগ জংগতা ইনে জিগি মিশেন দা শুগোয়া লেনিউ ইয়মারে ইনে পামশুবে শিগদে জিগোগে বাগজাগে শাওতুমারদা রাংবালা তান্দা সিংবু জুমজি রেমাদা জিগি গানজু টংজু নাঙ্গে জন্দান ছিয়াগে লেমারে
2: Bola, ngata bala zhengma shi. Bala ge tuyuli ya, gongshi da ruga sunza, rangi jundan kari yuba, duansu yoma shu. Yine taji zhengma rda. Suso jundan yu na, ningbu yubi liaga kar chenye che chow shi. Nga ngubin ya je, zonga chunju chi, zutak chun yin. Che zang nane, nye che shi de ya, gyabdiyo naro shu yin.
0: Wada kar chigi yine kinan zu shi.
1: Kunzu.
3: 他们的也学的也不啊。学的呢，他们教东西，就搞东西来着这个。
4: 有有哦哦。这个呢，就可以去浪费钱用的。
3: 呀，咱不拍就行，然后他妈个死。咱们不教东西的。呀，公子，有些东西啊，连着去做的。
1: 哦，有些有些啥。

sende tinje jingle ni kyun kuumdo yani nya nobs be yana bola ga nobs bola ge ji ten di to la mi lu kyo jul hats kule kyo so wa ge nobs kong ge no si an yo ta se na nya nob me jo nya che bi ge li ju chu mi lu ma de ba kan da nya pu sang chi do yi nga no me nya pu sang bi 当个四句三部队电解，人一个盘木边界的，龙骨培育的切度，忙了偏别两个切三部队。潘哥你，你该早晚意思要的，你落了顶不进你一句。他多个没有的，多了日木贵不能信，你心定了娘子。当年女秀的落到康玉边界，和他八大起义。